0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ் வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்னாங்க நம்ம ஊர்ல,
2: வளர்ந்து பெரியால் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க
0: கடவுளே கண்பார்வை ஏமாட்டா.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு
2: இருக்காங்க?
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமந்தானே.
0: எப்படி
1: பல்பரியுதுல?
0: பல்பரியுதா? கலர் அப்படி.
1: தம்பி
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டு இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊர் கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய
3: கடமை.
4: ஐயா குடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
4: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாய்யா?
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கய்யா.
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா?
1: என்ன கோயம்புத்தூர், கொட்டாமட்டி,
5: கும்பகோணம், கோயம்புத்தூர், திருவாரூர், தஞ்சாவூர்,
1: ராமேஸ்வரம்,
5: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பெரிய சப்
0: கலெக்டர்
1: போட்டுருக்கான். உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்து எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா
0: கம்பெனில?
1: ஆமா
0: வேலை. துச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கேயாவது கைவண்டியில் தாவது பிழைக்காம இருக்கேன், கம்பெனில வளர்க்கணும்.
1: அப்ப விசாவும் உண்டு இல்ல?
0: ஆனா விசானா என்னன்னு தெரியாதுயா.
1: சரி மெடிக்கல் சர்டிபிகேட்.
0: அப்படின்னு
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. பெரும் கரிஞ்சோரம் கம்ம குளமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துங்க வியாதி இருக்குறீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு
1: ஹாஸ்பிட்டல்
0: இல்ல,
1: விசா இல்ல,
0: இல்ல
1: மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, என்ன இருக்கு?
0: 5000 பணம் தாங்க இருக்கு.
5: பணம்? ஆமா அதான, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கிறான் எங்க அதை காத்து?
0: இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபா.
5: சரியான
1: நம்ம நாடு வேற, அவன் நாடு வேற நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்ட்?

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லாக்கு.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இத நான் ரெண்டு பேர்ல காட்டுறேன், நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி, பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணுகிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ல ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட்
2: பண்ணிக்கோயர். நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ணை திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழு விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கேன்.
4: மகன் தெரிஞ்சிட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்பு தோல் கலப்புங்க.

0: வளைஞ்சு வளைஞ்சிருக்குது.
1: நம்ம ஊர் வழக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருக்கா.
0: அங்க வரக்கு பொம்மையஞ்சலே,
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான்.
1: விட மாட்டேன்.
0: ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். விட்டுருங்க
1: மச்சான், வேண்டி போறதுனே உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்களை பம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
0: ஐயோ அடிக்காதீங்க,
1: இன்ன ஒண்ணே அடிக்கு வா, ஒண்ணே அடிக்கு வா.
2: எனக்கு அவங்கள பார்த்தே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
3: கேக்குறானே சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கோப்பா நடத்துனாரு. கதையாட கேக்குற கதை.
3: டேய்
1: உங்க பையனா சரிவே, ரொம்ப நல்ல பையன், ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் கொலை ஈஸியா நடக்கு, திருட்டு பயமுள்ள.
3: டேய்
1: நல்ல அழகா இருக்கிறான், பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
4: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: போயிட்டு வந்தேன், அல்வா வீட்டு இருக்க பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வாவோட தான் வரணும்.
0: நல்ல வேலை இந்த பொட்டனும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வார பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு, சாப்பிடு சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. ஓ, பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பழ பழனு தெரியுதே, எத்தனை பேர்த்த பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன், எப்படி இருக்கு?
2: உங்களை மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா, அவ்வளவு பழசா?
0: கட பழசு, இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்,
0: யாராவ? ஐயோ அண்ணனா,
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே.
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாங்க, எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டுச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது?
1: ஐயா, என்னங்க இது? போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாம்மா?
0: அண்ணன் எனக்கு சகோதரி மாதிரி, தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு.
1: நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ரே, நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா, புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை, பொது இடம். சரி, புது இடம். உன் வைஃபைய மறந்துடணும்
1: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
1: இரு, சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல. நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு,
2: குட்டி சரக்கு.
0: ஏதோ ஆவட்டும், ஒன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், அங்க போய் வாய் கொளறாத கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏய், அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே.
2: ஏய், என்னடா சட்டை இருக்குற?
0: இதெல்லாம் போட்டுது எப்படி அங்க? இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவு கவு கவு கவு கவு.
2: இது அவுத்திட்டு நான் என்ன பண்றது?
1: ஓகே.
2: டா பாவிங்கள, இதானே பிளான்.
0: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
1: ஐயோ, யோ வாயா வெளியா. யோ, வீட்டுல சொல்லிட்டு
2: இரியா. அவங்க எங்கிட்டே சொல்ல, வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம் கேக்கா சொன்ன பாத்தியா? கெட்டது நடந்துருத்து.
2: பாத்திருக்கேன் இந்த ஆட்டோ, தெரியும்.
1: அவ்வளவு அடிச்சிருக்கா?
0: ஐயோ, எந்த
4: மாமனார்?
0: ஓ மாமனாரா? நான் ஏ மாமனார் நினைச்சிட்டேன்.
1: யோ, என்னைய மாமனார் நடக்கே மாமியார் விட்டுக்கே.
5: யோ, அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார் மாப்பிள்ள.
1: நீ மட்டும் மாப்பிள்ள இல்லாமா?
5: பொண்ணு கேட்டு பாரியா, அவர் தான் மாப்பிள்ள.
1: யோ, இடிச்ச கூட குடிஞ்சிருந்தீங்க. வண்டி எந்தியா?
5: உன்னு தாயா? என்ன நீ எப்பயா சொன்ன?
2: அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்கார நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்களா.
1: சரி,
2: இதா சிக் வாடாக்கு.
1: கூடுதல் நிக்கிறாரு,
2: அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க.
1: வாங்க பிரதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
2: ஹெல்ப் பண்ணுங்க.
5: பண்ணி விடுங்க, மீட்டரோட போட்டோம்.
1: அப்பா, ஐயோ ஐயோ, ஆட்டோ
5: அப்படிங்க. போங்க போங்க.
1: ஆண்டவரே, வண்டி அப்படியா? வண்டி அப்படியா? ஆட்டோ அப்படியே போய் சார்.
5: எனிவே, கூலி மிச்சம் என்ன மாப்பிள? கான்பரன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு அரட்டாயிரம் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு
4: இருக்கேன் சொல்ல.
2: இது கான்பரன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தா பேச்சும் நல்லா வரும். என்னடா வண்டி?
1: ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
5: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
1: பெங்களூர்.
2: எனக்கு இல்ல, இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க.
1: என்ன
5: அப்ப ஆறு பேர்
6: ஆறாரு.
5: நான் தான் உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சமப்பறீள்
5: மாப்பிள? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
5: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத? நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
1: இருக்கு.
5: என்னது, நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறீள். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன், வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிகில் அடிப்பேன், ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
5: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
5: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்கதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி.
5: செம்மன் குண்டியா?
2: ஐயா,
5: அது சிக்மங்களூர் பக்கத்துல தான் இருக்கு.
2: இருக்குது இல்ல?
5: ஆமா, இதுவரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
5: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற
5: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
5: ஓ, நன்னா பண்ணுவாளோ?
2: பாடுவாங்க, ஆடுவாங்க.
5: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா, விதான் தோத்து வந்துருது, இறங்கிடுங்க.
5: வாசல்லே இறங்கிக்கிறேன்.
4: இல்ல, நேரா போனா ஹோட்டல் வந்துருமே.
2: இல்ல, வேணாங்கிற.
5: வேண்டாம்,
2: வேணாம்.
5: ஹோட்டல் நானே சாப்பிடணும், தலையெடுத்த பொண்ணாத்துக்கு போய் பொண்ணு கையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க. அதான் கெப்டன் முண்டிக்கு போவோம்.
0: ஓகே போட்டி போட்டி
5: திருப்பிடாத.
2: ஓட்டுறேன்
5: பாய்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: தேங்க்ஸ் ப்ரோ.
1: நிறுத்திட்டீங்க. நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அது கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களாம் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுறந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்குழம்பு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டேன், என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கறையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாயம் வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
2: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
3: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆக வேணாம, உங்க அப்பா உடனே அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிரு.
2: நான் கலெக்டர் ஆகிறனோ இல்லையோ நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா.
3: வீணாவுல போச்சு.

0: என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க. காக்காவென ஒன்று

எனக்கு பாடு போட்டுமான குணுருவிங்க சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க எனக்கு பாடு போட்டுமான குமுருதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் சாப்பாட போடுறாங்க பாருங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் சாப்பாட போடுறாங்க பாருங்க அந்த கண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க

பனைச்சண்டை பனைச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க. பச்சமா இருங்க, பதிர்ந்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க தா.

0: ராதே ராதே.
1: இல்ல இதோ இவன் தான் திருட சொன்னா என்ன விட்டுடுங்களேன்.
2: நீயா?
1: நானா திருடல தோற, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னா.
2: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
1: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

பதனி சரிகம பதனி சா நீரி சுதனி நீ தத பப்பம் மமக சரி சரி சா மக சதா மக சதா அரசதா சக சக பக பத பத சார்.

பாரம் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்

0: தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி, கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: டேய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவன். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து
2: வெட்டிடுவாரு. எங்க இத படி?
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: என்னடா இது?
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்பம்.
2: புஷ்பம்.
0: புய்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ.
0: புய். பூ.
2: இது உய்யா? இங்க வாயா.
3: என்ன
2: கரியா? இது என்ன படி?
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதான் பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புய். புய். புய்.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
1: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
0: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
1: அதுதானே எனக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்னையா உனக்கு வாய் உளருது.
1: போடுவாங்க.
0: இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
1: லாரி வரும்.
0: லாரி வரும், பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும், நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா எடுத்துக்கிட்டு போவோம்.
1: எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
0: நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம், நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு.
1: சரி,
0: என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன், அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும்.
1: ஐயா, நான் ஒண்ணு செய்யல, ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான்.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தரல பயம்ல ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேசனை கூட்டி வந்து சூழலே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை ரொம்பதவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு எங்க
1: அடிச்சா பயந்துரும்
0: நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவன? ஏன் ஏட்டையா அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுக்கிட்டு மறுபடியும் இங்கே பாக்குறான் அம்மாடி? காம பார்வையாளருக்கு ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: சரி வராது. இந்த பாருப்பா, எந்த இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகாலாம் இங்க வேணாம்.
2: என்ன நடக்குது இங்க?
3: பொறாம
1: லைட்டா.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம்

0: ったんだ
1: よ。あぶね、あんた台湾パーティーから50லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோச்சா, நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
2: 45 லட்சத்தால கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸ் ஹாப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸ் ஹாப்பி பண்ணியானோ, பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
1: சாரி மாப்ள.
2: அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
3: 1 கோடிங்க.
1: யோ, 20 தடவை சொல்லியா, 20 கோடி ரூபா.
2: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல?
1: வெய்ஜி வெய்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
2: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
4: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
2: யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
3: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபெக்ட சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார ஸ்டேட் ஒரு அப்பு ரைட் அவுட். ஆனா அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா,
5: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

விட்டவுடன் ஆறும்

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை பாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
1: புரிஞ்சுக்கிட்டாங்களோ. பேசிட்டு இருக்காங்க,
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா?
0: நேரா போ, டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
3: நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காகத்தான சார்.
3: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும்.
0: போறேன் சார்.
3: போயா?
1: லெப்ட் ரைட்,
0: ரைட் போ.
1: லெப்ட் இன்டர் ரைட்ல கேக்குற.
0: எனக்கு டென்ஷன் ரைட், இப்படி போடா.
4: டேக் டைரக்ஷன், டேக் டைரக்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
4: என்ன நடக்குது யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போனா போயேன் ஏன்
0: சார்? இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. அஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ வாண்ட் டு நோ தி ஃபேக்ட்.
1: சார், இவர் ரொம்ப பேசுறா, பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
4: ஏய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தேர்றவாதி.
4: அப்படின்னா
0: வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார்.
1: என்ன
0: ஸ்பீடு,
1: எவ்வளவு சீக்கிரம் கூட்டி வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ். திருமலை,
1: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
5: வீர் எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
1: ஏ, தெளுகுடா.
0: ஓ, தெளுகா. ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்கிறேன்.
5: ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
5: நீ இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
5: ஏழு குண்டலம் வாடு.
0: ஏழு குண்டலமா?
5: இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு.
0: லட்டா?
5: வீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
5: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ், இது எந்த ஏரியாடா?
6: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
6: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சிய
0: பாத்துக்கிட்டு. திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொட்டுவது விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்டேன், சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். அண்ணா ஒரு டீ போடுங்க.
2: ஒரே ரேட்டு குறைமாட்டேன்.
0: ரொம்ப கடம்போடு இருக்கு, துணி எடுத்து ஆட்டை புடி.
2: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.
3: ஐயோ முச்சுற நாயங்க அடிச்சிட போதும்.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பக்கத்திலே தான்
0: சார். உன் பேர் என்ன?
1: பழனி.
0: அது ஊர் பேர்?
1: இல்ல சார், அதான் சார் என் பேரு.
0: என்ன படிச்சிருக்க?
1: மாமா.
0: அப்படி ஒரு படிப்பா?
1: இல்ல சார், WM சொன்னா யூஷுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமே மாமான்னு சொன்னேன்.
0: சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார்.
0: வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
1: சரி,
0: முதல் நாள் ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ
1: சார்? முதல் நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்?
0: ஷட் அப். ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது. இப்ப என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர்.
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓம் வைத்தறிச்சலும். ஏன் வைத்தறிச்சலும்?
3: உப்புமணி, உப்புமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் பூசும் தடி.

0: என்னண்ணா செல்லமுத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: அதான்
0: மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: அது மாமியார் தான். 8-6 ரூபா.
0: 8-6 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? குடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: மச்சவா ஒன்னாரப்பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா ஒன்னாரப்பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

இருக்கு, ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு

கட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய என்னோட விவாதத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா

கஷ்டம் அனுபவிப்போம் இதுக்கு என்னடி கேள்வி சாராயம் சந்தாரம் வா மச்சவா வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளடா என்ன.

0: பெருமாளை அசத்தலா இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோம். தாரத்தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்கு தான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போற மாலைய போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுற
2: நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: வணக்கங்க.
1: ஓகேமா.
0: வெளியில போனா காக்கா கொத்திடும், துணியை போட்டு மூடிருக்கான். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
2: அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி, அது எங்க போகுது?
0: சிறுக்கு பட்டு.
2: அதே பட்டு எங்களுக்கு போடுங்க.
0: எத்தனை பட்டு?
2: ஆறு பட்டி போடுங்க.
3: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
0: அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணி போலான்னு வந்தேன்.
3: நல்ல வேலை பண்ணீங்க, தங்கட்டி தெய்வமாச்சு. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
0: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கேன்.
4: அட முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா?
0: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா
4: இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
0: ஆமா, ஊர்ல இல்லையா கதை சாத்திருக்கு?
4: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
3: தம்பி, காமாச்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
0: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
4: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
3: சிவகுழந்து, வெளியூர் சாத்த போய் காசு கேக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
4: நீ சும்மா இருயா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அதடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
0: ஆமா ஆமா. இந்தாங்க,
2: இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
0: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
4: இந்த வண்டி
0: அட பொழப்பா கேட்டனே.
4: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: எங்க இவ்வளவு தூரம்?
1: எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாள் ஆகும் போட்டுருக்கு. அதான் நான் கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்க்கா அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
0: நீங்க பேட்ட அனுப்பிச்சிருந்தமாக்கோ, எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிழ்க்கார பாக்க மட்டும்தான் வந்தீங்களா?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனே அது பத்திரமா இருக்கா?
0: என்ன துண்டு?
1: அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
0: எல்லாம் அது துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறமாக்கோ. அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
1: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன்.
0: ஒரு மனச கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட
1: தான் இருக்கு. உங்க தவன்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கே வந்தீங்க, அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேலை
0: செய்யறேன்.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிடணும்.
0: என்ன
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டுவேங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என்
0: பேர் முத்துராஜலட்சுமி. உள்ள போங்க தருவாங்க.
2: வருக
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய.
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப பண்றது ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனதாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு.
1: நான் வர மாட்டேன்.
0: யோ, நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர மாட்டியா?
0: நோ
1: நோ நோ,
2: நான் இல்லைங்க. அது நான் இல்லைங்க.
1: கத்தி கத்தி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி தூத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
6: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது உங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ.
1: என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
6: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா
2: வாங்கி இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
7: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். பூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: திண்டாங்க. போப்போ போதா. என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போதாங்க. எனக்கு மோதலாம் வாங்க.
3: சரி
0: அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: உங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம் மட்டும்

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: தாத்தா, ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்கன் உருவத்து குத்துற தண்ணி வந்துருச்சு. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா, படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: அப்புறம்
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே அட பேசிக்கிட்டு இருக்க
4: முடியும். சொல்லுங்கல்ல போய் உட்காருங்க. போ வந்துச்சு பரவாயில்லை கச்சல.
3: பரவாயில்லை கிடைக்குதுங்கறியா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேண்ட தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான மொள்ள மாதிரி.
2: மொள்ள மாதிரி சார், மொள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சரக்கன் கொடுத்தீங்கடா படக்கன் கழுத்து போட்டு வடக்கன் கிளம்பிடு.
0: யாரா மொள்ள மாதிரி?
5: உங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் மொள்ள மாதிரி இல்ல. சொல்லடா.
2: அவங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டைம் ஆயிட்டே இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கன் கொடுத்துக்கடா படக்கன் கழுத்து போட்டு வடக்கன் கிளம்பிடு.
0: யாரை பார்த்து மண்டை சூடுங்கற?
2: அவரு பேர் மண்டை சூடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லினாகற மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
3: அடி உங்க கோச்சுக்கு பிறந்த கோச்சு.
2: ஏய் உட்கார வாடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
2: கண்டு முடிச்சிட்டே. உங்க பேரு கோக்கு மாக்கு. கோக்கு மாக்கு சார், கோக்கு மாக்கு சார். அந்த நோட்புக் கொடுத்து.
0: இந்த நோட் தானே?
2: ஆமா.
0: எடுத்துக்கோ.
2: நினைச்சியா? ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. அவர்
0: பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுறதா?
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போயிட்டா ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன
2: தெரியும் போடாடே.

முடிச்சிடலாமா?

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டேய் பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
2: அடிக்க வந்தா அவன் கையெடுக்க முதல் ஆள் நானு. நான் கையதான் இருப்பேன், அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க? எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சுடா. நானே வச்சே மூட்டை கட்டி குப்பையில வர்றேன். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில ஷூ போட்டுருக்கேன், எப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவானே? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா.
2: அவங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்டா. இந்த ஸ்பாட்லயே இவனை
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப குடுப்பாரா? அண்ணன்
4: சிங்காரியே லாலா டோல் டப்பிமா கண்ணே கங்காமா.

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
1: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்போம். வேண்டாம், நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்தான் நாலு சாத்தாத்தோனா
0: நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
3: என்ன மேல
0: எந்திருக்கிறேன்?
3: என்ன நடந்தது?
2: நீங்களே சொல்லுங்க.
0: கம்முனாட்டி,
2: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
3: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
2: நீங்க எவ்வளவு நல்லவர்.
3: சோ மேல
2: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
3: அண்ணே,
2: இவங்க வரல.
3: என்ன மாட்டி விடுறாங்க?

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
0: மெர்சலைட்டா
1: உன உள்ள கூப்பிடுறான். ஆமா, எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியால நிறைய பசங்க இருக்கானுங்க சார்.
2: வேணாம் வேணாம்மா, வா வேணாம், சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க்யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாம வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் தி சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வை சார்?
2: நோ நோ நோ நோ நோ ப்ராப்ளம் சார். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல இருக்கும்.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமான் வச்சிருக்கும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டி கிடையாது.
3: ஆமா, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: அடுப்பிற்கு பருப்பிற்கு ஆக்க முடியலே, அடுப்பிற்கு நெருப்பிற்கு சேர்க்க முடியலே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியலே, அடுத்த வீட்டு அத்தமகர பார்க்க முடியலே. சுரங்கனி
1: சுரங்கனி சுராங்கனி சுராங்கனி சுரங்கனி கமாலு கனவா, மாலு மாலு மாலு சுரங்கனி கமாலு.

0: நீ தான் சேர்மனா?
1: எஸ்
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? மீ
0: ஆமாண்டா
1: டபுள் டா
0: ஆமாண்டா டால்டா
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மேட்ச் த்ரீ மேட்ச்
0: செருப்பு பிஞ்சிடும்
1: ஓ காட்
0: அப்படிதான் நான் பேசுவேன்
1: Stop me! No, no, no, bad, bad! No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, வணக்கம். நீ குடுத்த கரிச்சி இப்ப பெரிய லெவல்ல வொர்க் அவுட் ஆயிடு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்கிராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். நேரத்தில் உன் காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்.
3: அவ லவ் சொன்னா.
1: ஆ. வை பிளாக். ஆ சேம் பிளாக்.

போச்சு.

0: இது என்ன கொரட்டையா? இது பைக் கவுண்ட் ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியில போயிட்டு வந்தோட புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க பேசிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: மொரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கல. பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா, புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: இதுவும் கஷ்டமா?
1: நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறதே எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காபி எடுத்துட்டு அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்கட. நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோ.
0: செய்துக்கோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க பாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? பைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: அட, நீங்க என்னங்க?
0: என்ன,
1: எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான், நீ குடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நாளடவுல சரியா போகணும் வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிடுச்சு, மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் பக்கம் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்ரூம் போறா பாத்ரூம் போயிட்டு போவா வெளிய வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா
1: என்ன
0: இப்ப உள்ள உன் தங்கச்சி இல்ல போனா
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்
0: இல்ல உள்ள போனது உன் தங்கச்சி தானே
1: அதான் வெளிய வந்தது அக்கா தானே
0: சாரிமா கன்ஃபியூஷன் ஆயி கண்ணு பீஸ் ஆயிடுச்சு யூ கோ
1: ஓகே
0: அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும் போனது தங்கச்சி வந்தது அக்கா அப்ப தங்கச்சி என்னடா இது அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல சங்கட்டமா இருக்காது
2: ஏய் உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க
0: வேலு கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா
0: வரலையே
2: அது உனக்கு எப்படி தெரியும்
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன்
0: ஐயோ அத சொல்லலப்பா உள்ள போனா தங்கச்சிய காணா அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா
2: அதுக்கு என்ன
0: அதுக்கு என்னவா தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்
2: அதோ தொடர்ந்து வந்திருப்பாடா
0: துறக்காம வர முடியாது
2: தெரியுதுல இப்ப நம்ம யார பக்கம்
0: அக்காவ
2: அப்ப அக்காங்க
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா
0: ஐயோ இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா
2: சரி அதுல என்ன கன்ஃபியூஷன்
0: உனக்கு கிளியர் ஆச்சா
2: எனக்கு கன்ஃபியூஷனே
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன
2: பண்ணிக்கிட்டு அக்கா பத்தி மட்டும் பேசு
0: சரி சரி சரி இன்னைக்கு ஸ்டாம்ப் வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லி போயா போயா இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு
2: மன்னிச்சுக்கப்பா தெரியாமப்பா கவுண்டர் மாறிட்டா
0: எப்பா அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா போயா
2: இல்லடா அவ கவுண்டர் மாறிட்டாடா
0: என்ன கவுண்டர் ஓ மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா அப்படி சொல்ல வேண்டியதானே அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான் ஆமா எவ்வளவு வச்சிருக்க
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்
0: 1.5 ரூபாயா
3: எந்த ஊரு
4: பழனி
3: இங்க எங்க வந்தீரு
4: மணி ஆர்டர் அனுப்ப
2: மணி ஆர்டர் எதுக்கிட்ட நடிச்ச
0: பிச்சு தெரிஞ்ச மாதிரி கண்ணெடுத்து கேட்கல அடிக்கி பேசாம இருறா
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா நாங்க கட்டலாமா
2: ஹலோ ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல
3: ரசீது என்ன ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச இங்க பாரு இறக்கிருவேன்
0: ஓஹோ நீயே காது குத்துற பார்ட்டி தானா
4: ஆமா ஆ சாரி
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர் ஒண்ணு
4: இல்ல
0: ரெண்டு
4: ரெண்டு
0: கொஞ்சம்
5: நம்பி நம்பி பிஏ எம்பிஏ

0: ஜார் ஜாடா நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா உன் சட்டையை கழட்டா.
1: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் சேர வாரி அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால ஓ சட்டையை கழட்டா.
1: இந்த அப்படிங்க சார், குடுறா.
2: சீட்டு கொடுத்தா இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: ரூத்து சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளம்பா.
3: ஓகே,
4: நம்ம விக்கி ஏதோ ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
2: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
1: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
1: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்டா சொன்னா சார்.
2: ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியான்னு நினைச்சியா?
5: சார் யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், a+b the whole square is equal to a² + b² + 2ab * π² = r²
4: சார். r² நம்ம ஸ்டேஷன் சார்.
2: கரெக்ட், அங்க வந்து பேசிக்க
5: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
2: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
5: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா?
2: போலீஸ் பயப்படுறாங்க.

சுண்டி அவரை போல ஆயிட வைத்தார்.

கேக்குதுல்ல? வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

வணக்கம் விஜயாந்தி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: விடுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு நாளா தெரியும், நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட.
1: நான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொல்லல.
0: மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்து அப்படின்னு
1: சொன்னா வீட்டுக்கு எதுக்கு சொல்லலையா?
0: அதச்சி தக்கியா இருங்க. முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா, இம்மாம் பெரிய வாய தாரு பூசணிக்கா உங்களை எல்லாம் வச்சு இஸ்தியம் உடனே புண்ணா போச்சா.
1: திரும்ப முடியும் பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா.
2: வாட்ச்மேனா, என்ன வேணும் உனக்கு?
1: ஐஜிய பாக்கணும்.
3: சென்ட்ரி.
2: அம்மா
3: யார் அவங்க?
2: குமாரசாமி அக்கா பையன். இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
3: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
1: என்ன
3: ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
3: ஒண்ணு இல்லப்பா.
1: என்ன
3: செட்டியா இருது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
1: எது, இவ எங்க மாமாவுடைய அக்கா பையனா? இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை வச்சு விசாரிப்போம்.
3: மாமா இங்க எங்கயா இருக்காரு?

0: உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
0: அவன் தான்
1: எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே போதுமுடே, நம்ம பிரிஞ்சது போதுமுடே. இதுக்குதான் அவ்வளவு உரிமையோட அடிச்சு அனுக்கி. என் தங்கமே என் தங்கமே. ஏன்? ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச?
2: என்ன சொல்ல வர?
1: இல்லன்னு நம்ம ஊர் ஊர் நீல
2: நான் பிளாஷ்பேக்கா?
1: நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசர் என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே. நான் உள்ள
2: ஞாபகம் இல்ல?
1: மாமா எங்க இருந்தாரு?

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க இருக்கீங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா. இப்ப ஊத்துங்கடா.
2: தொடரு நோதுரா
3: வண்டம்பா.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல, அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயிற்றுல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிடா, சர்புர்னு பைக்க எத்த டிராஃபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தான்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பாக்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவீல.
2: டேய், தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: மாப்பிள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்பிள, நானும் தேட எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்பிள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுல மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்பிள்ல மாப்பிள்ள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
0: என்னது லேகி விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் எங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடல இல்ல இல்லன்றாங்க.
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பானை மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரிகார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல.
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிழாடர் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வும் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: சகீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க ஏன் டீகல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்பிள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: அவசியம்
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குது. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு.
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: ஓகே, குட் நைட்.
1: ஏய் நாதஸ்,
2: அண்ணே இந்த வந்துட்டு என்ன கூப்பிட்டீங்களே?
1: இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு வா.
2: ரஸ்தாலியா பூ மலமா
1: ஏதாவது வாங்கிட்டு வா. போட 2 பழம்.
2: எனக்கார எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
1: உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா?
2: சரி 2 பழம் என்ன
1: வேலை? ரூபாய்க்கு 2.
2: 2 1 ரூபா.
1: ரூபாய்க்கு 2?
2: 2 1 ரூபா.
1: ரூபாய்க்கு 2?
2: 2 1 ரூபா.
1: உங்க கூட தலைவலியா? காசை கூட.

0: touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.

0: அம்மா நீ பாதாள கல்யா பத்திர கல்யா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட்ல இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
2: கார்
0: வண்டி வச்சிருக்கலாம், பொழப்பு வர சொன்னா உன்ட்ட
2: பொழப்ப சொன்னியா? பொழப்பு ஓடுதுல, அப்ப காசு கொடு.
0: பொழப்பு ஓடலடா, பொழப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு
2: சொன்னேன். பொழப்ப தெரியும் முதல்ல சொல்ல வேண்டியதானே, வண்டி ஓடுது, கார் ஓடுது, பஸ் ஓடுதுன்னு. மூஞ்சிய பாரு, லூசு பையல.
0: யார் நாங்க?
2: சரி, ஊருக்கு போறேன், ஆத்தா கிட்ட என்ன சொல்ல?
0: ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா.
2: உங்க அம்மாவும் நீ உண்மையிலேயே வண்டி வச்சுட்டு நினைச்சு?
0: அது நினைச்சா பரவாயில்லடா, நீ நினைச்ச வர்றா சாவி, அது போதும்டா, போடா போடா.
2: சரி, சீக்கிரம் என் காசை கொடுக்க வழிய பாரு.
0: வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
3: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
3: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
3: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாய் எதுக்கு தரணும்?
3: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
3: ஆமா,
0: போடா மொட்டப்பழ.
3: ஏய், 100 ரூபாய் தரல, குத்து தல கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
3: 100 ரூபாய் எடு.
0: இரு இரு, கையடி கையடியா, இந்தயா இந்த போயா.
3: போட்டேண்ணா,
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா அந்த மெட்ராஸ்ல ஆத்தி.

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருன்னு இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கி.
1: இடிச்சோன கிர்ன சுத்திரம் இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். ரீசன்ட்டா முடிச்சுக்கு.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கட்டு கண்ணி எமைக்கிறதுக்கு ஓடி.
1: என்னது
0: என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஓடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு
1: லீவ போடு. போடு லீவ.
0: ஏசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா?
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா
1: ஹலோ, ஏரியா சொல்லு.
0: ஏரியா வெளியம்மா, வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய்,
1: ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு. போடா
0: நீயே கண்டுபிடிச்சு போடா. என்ன சொல்லி விடு?
1: ஏய்,
0: உன்னை கண்ட கண்ட பாத்துல பேர பாத்துக்கறேன்.
1: ஏய், பேர் சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திட்டு இருக்க?
2: அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
1: சரி வா, போலாம்.
2: ஏ போலாம்
1: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாய.
0: நல்லா கால பிடிச்சிக்கமா.
2: எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா.
0: அடி பாவி, சுருக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
3: யார் ஸ்பீக்கிங்?
1: இதுதான் அவன் ஏரியா?
3: ஆமா,
1: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
3: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
3: இவனும் இக்கூல மைண்டம் பண்றானே.
0: மதியம் மூணு,
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன். அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் இங்கயும் இருக்குது. இரு, விசாரிச்சு கேளு.
0: யோ, யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது? ஆள் வளர்ந்து
1: இதான தெரு. இப்ப அடி
0: இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது?
1: அப்ப யோசி.
0: அங்க பாத்தியா?
1: எங்க?
0: அது என்னது?
1: நீயே சொல்லு.
0: குழந்தைகையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி, அதுக்கு என்னப்போ?
0: குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன்.
0: என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: தூய தமிழ்.
3: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒண்ணு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கா வாசகர்? இது என்னதோ வீட்டு பக்கம் வர கண்டாயிர மணியா பாப்பா. டேய்
1: பாத்துடா அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு.
0: வீட்டு அட்ரஸ் கேக்குறேன். ரத்தங்கள தரப்பு வீட்டு கேக்குறேன். நீ
1: டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு.
0: மாலாடி வாடா.
1: அட்ரஸ் சொல்லு. டேய்
0: வா. சபாரா, ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா என்று பெரிய என்ன? அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க, நீமா பிடிக்கலங்கிற என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஐயோ, இதையா முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளை வச்சு வாடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்க்கா?
1: மாமையா, நான் போற இடத்துக்குல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், ஏ மாமி,
4: நான் தான்
0: ஏற்கனவே
4: வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல.

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன்.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. I'm not going to marry you. I'm not going to marry
4: you. I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கெல்லாம் யாருமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க, இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
6: என்னங்க யஜமா திட்டுங்க?
7: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
6: அட அதான் நான் பார்த்தேன்.
7: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
6: தெரிஞ்சு போச்சுன்னா
7: தல